साला गर्दा उड़ा दिया। अरे गर्दा उड़ा दिया।

0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS தமிழ். மொபைல், இணையம், வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 4ஆம் தேதி, சித்திரை திங்கள், 21ஆம் நாள், திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் ரேணுகா துரைசிங்கம். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான உழஞ்சூரி ஒய்யூரங் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டொரஸ்ட்ரேட் தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும் 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இனி இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறும் முக்கிய அம்சம் என்னவென்று முதலில் பார்ப்போம்.
3: 5 days every Territorian has had their heart in their throat waiting for the moment when we got the announcement that she'd been found safe and well, and that news did not come. And it's fair to say everyone is feeling this loss acutely. Everyone is incredibly devastated by the outcome. And so
2: Alice Springill, கடந்த வாரம் 5 வயது பூர்வீக குடியின சிறுமி ஒருவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் காரணமாக அங்கு வன்முறைகள் இடம்பெற்றன. இது குறித்த செய்தியின் பின்னணி மற்றும் இணையம் தொடர்பான குற்றவியல் ஆய்வு நிபுணர் மட்டுமல்ல, தொழில் முனைவோர், கல்வியாளர் மற்றும் சர்வதேச பேச்சாளர் என பன்முகம் கொண்ட நட்சத்திரா சுரேஷ் அவர்களுடனான நேர்காணல், எரிபொருள் செலவை எப்படி குறைக்கலாம் என்பது குறித்த விளக்கம் மற்றும் இந்திய செய்தியின் பின்னணி ஆகியன காத்திருக்கின்றன. இனி செய்திகளுக்கு செல்வோம்.

0: SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் ரேணுகா துரைசிங்கம். அடுத்த வாரம் வெளியிடப்படவுள்ள ஃபெடரல் நிதிநிலை அறிக்கை இதுவரை இல்லாத அளவுக்கு மிகவும் கட்டுப்பாடானதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ள கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜிம் சாமர்ஸ், செலவினங்களையும் வரி மாற்றங்களையும் விட சேமிப்புகளே இதில் அதிகமாக இருக்கும் என்று கூறியுள்ளார். NDIS திட்டத்தில் மேற்கொள்ளப்படும் மாற்றங்களால் 35 பில்லியனுக்கும் அதிகமான சேமிப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றங்களே நிதிநிலை அறிக்கையில் பெரும் பங்காற்றும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் வாழ்க்கை செலவு ஏற்கனவே அதிகரித்து வரும் நிலையில் வரிச்சுமையை அதிகரிக்கக்கூடாது என கோலிஷன் எதிர்க்கட்சி கூட்டணி எச்சரித்துள்ளது. எனினும் இந்த நிதிநிலை அறிக்கையின் நிதிசார் உத்தி வரி மாற்றங்களை விட சேமிப்புகளையே முதன்மையாக கொண்டதாக இருக்கும் என்று ஜிம் சாமர்ஸ் தெரிவித்தார்.
1: There will be more dollars in savings than dollars in revenue upgrades. There will also be more dollars in savings than dollars in tax reform. So the point that I'm making there is that savings and spending restraint is doing a lot of the heavy lifting in the very responsible budget that Katie and I will hand down 8 days from now. Thanks.
0: ஜப்பான் பிரதமர் சனாய் டகாய்ச்சி தனது சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி அல்பனீசியை சந்திக்கவுள்ளார். இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கிடையிலான பாதுகாப்பு மற்றும் முக்கிய கனிம வள கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இந்நிலையில் பிரதமர் ஆந்தனி அல்பனீசி ஓகஸ் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டால் மாற்று திட்டமாக ஜப்பான் உதவ முடியுமா என்பதை கேட்க வேண்டுமென்று ஆஸ்திரேலிய மூலோபாய கொள்கை நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை பரிந்துரைத்துள்ளது. இதற்கிடையில் ஓகஸ் ஒப்பந்தமே ஆஸ்திரேலியாவின் முதன்மை முன்னுரிமையாக இருப்பதாகவும் ஜப்பானுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்புகளை ஆஸ்திரேலியா வலுப்படுத்தி வருவதாகவும் வெளிவகார அமைச்சர் பெனிவாங் சேனல் 9 தெரிவித்தார்.
2: We have a clear AUKUS plan. That is our focus. Having said that, we obviously will continue to work very closely with Japan. And you might recall that we have engaged with them increasingly. You might recall the Megami frigates, which the Deputy Prime Minister announced. So obviously we have a very close relationship across a whole range of domains.
0: ஆஸ்திரேலியாவில் யூத விரோத மனப்பாங்கு அதிகரித்து வருவதாக கவலைகள் எழுந்துள்ள நிலையில் அது குறித்து ராயல் கமிஷனின் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெறும் முதல் விசாரணை இன்று தொடங்குகிறது. இந்த விசாரணையில் யூத ஆஸ்திரேலியர்கள் தாங்கள் எதிர்கொண்ட அனுபவங்களை நேரடியாக பகிரவுள்ள அதே நேரம் முக்கிய சமூக பிரதிநிதிகளும் சாட்சியம் அளிக்க உள்ளனர். முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி விர்ஜினியா பெல் தலைமையிலான இந்த கமிஷன் கடந்த வியாழக்கிழமை இடைக்கால அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அதில் கடந்த டிசம்பரில் நடைபெற்ற பொண்டாய் தாக்குதலுக்கு உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் மேற்கொண்ட பதில் நடவடிக்கைகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. ஹோமுஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் நடவடிக்கையை அமெரிக்கா இன்று திங்கட்கிழமை மாலை முதல் தொடங்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ட்ருத் சோஷியல் தளத்தில் வெளியிட்ட பதிவில் ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் எனப்படும் இந்த நடவடிக்கைக்கு இடையூறு செய்யப்படும் பட்சத்தில் அதற்கு வலுவாக பதிலளிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதையில் சிக்கியுள்ள கப்பல்களை நகர்த்த பல நாடுகள் உதவி கோரியுள்ளதாகவும் டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். சிட்னியின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ரோஸ்மெடோ பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நடைபெற்ற கொடூர சம்பவத்தில் 3 உயிரிழந்தனர். அவசர சேவை பணியாளர்கள் சம்பவ இடத்துக்கு சென்றபோது ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இன்னொரு ஆண் மருத்துவமனையில் உயிரிழந்தார். மேலும் 30 ஆணொருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தில் 64 ஆண், 61 பெண் மற்றும் 37 ஆண் ஆகியோரே உயிரிழந்தவர்களாவர். இந்த சம்பவம் குடும்ப வன்முறையுடன் தொடர்புடையது என காவல்துறையினர் நம்புகின்றனர். இது தொடர்பில் 32 ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவின் ஃபாரர் தொகுதியில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் ஒன் நேஷன் கட்சி வெற்றி அடையும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த பானபி ஜாய்ஸ் தெரிவித்துள்ளார். இத்தேர்தலில் லிபரல் மற்றும் நேஷனல் கட்சிகளும் போட்டியிடும் நிலையில் சுயேட்சை வேட்பாளர் மிஷேல் மில்த்ரோப் ஏனையவர்களுக்கு வலுவான சவாலாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இடைத்தேர்தல் எதிர்க்கட்சித் தலைவர் ஆங்கஸ் டெய்லரின் தலைமைத்துவ திறனையும் பிராந்திய வாக்காளர்களை கவரும் திறனையும் சோதிக்கும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்று குறிப்பிடப்படுகிறது. முன்னாள் லிபரல் தலைவர் சூசன் லீ நாடாளுமன்றத்திலிருந்து விலகியதை அடுத்து இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நேர்களே, இது SBS தமிழ் நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. இன்றைய நிகழ்ச்சியில் செய்தியின் பின்னணி, எரிபொருள் செலவை எப்படி குறைக்கலாம் என்பது குறித்த விளக்கம் மற்றும் இணையம் தொடர்பான குற்றவியல் ஆய்வு நிபுணர் மட்டுமல்ல தொழில் முனைவோர் கல்வியாளர் மற்றும் சர்வதேச பேச்சாளர் என பன்முகம் கொண்ட நட்சத்திரா சுரேஷ் அவர்களுடனான நேர்காணலும் இடம்பெறவுள்ளது.
3: Do you know about the way that AI treats women versus men? ரெண்டு பேர் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீமேல் நேம் அண்ட் அ ட்ரெடிஷ்னல் மேல் நேம். ரெண்டு பேருக்கும் ஒரே கிவ் தம் த சேம் பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ. த மேன் காட் ரெக்கமெண்டட் ஃபார் ப்ரமோஷன் அண்ட் த உமன் செட் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு.
0: தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். அடுத்து செய்தியின் பின்னணி. அலிஸ் ஸ்பிரிங்கில் கடந்த வாரம் 5 வயது பூர்வீக குடியின சிறுமியொருவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் காரணமாக அங்கு வன்முறைகள் இடம்பெற்றன. இது குறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வருகிறார் செல்வி இன்பசேகரன்.
4: நார்தர்ன் டெரிட்டரி அலிஸ் ஸ்பிரிங் நகரம் சமீப நாட்களாக ஒரு 5 வயது பூர்வீக குடியின சிறுமியின் கொடூர மரணத்தால் அதிர்ச்சியிலும் துயரிலும் மூழ்கியுள்ளது. குமன்ஜாய் லிட்டில் பேபி என குடும்பத்தால் அழைக்கப்பட்ட அந்த குழந்தையின் மரணம் ஒரு குடும்பத்தை மட்டுமல்லாது முழு சமூகத்தையும் ஆழ்ந்த சோகத்திலும் கோபத்திலும் ஆழ்த்தியுள்ளது. இந்த துயர சம்பவத்தின் பின் விளைவாக எழுந்த வன்முறைகள் பாரம்பரிய சட்டம்

0: SBS South Asian.
1: Your news from here
0: and hits from home.
2: A new SBS music station is here.
1: SBS Pop Euro.
2: Filled with Eurovision hits non-stop.
3: You want more?
1: The hits you know and the hits you'll want to know.
2: On DAB Radio, online,
1: the SBS Audio app
2: and SBS On Demand.
4: ஒரே நம்பிக்கையுடன் நகரமே ஒன்றிணைந்து செயல்பட்டது. அந்த நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கடந்த வியாழக்கிழமை மதியம் குழந்தையின் உடல் நகரத்திற்கு சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த செய்தி வெளியானதும் ஆலிஸ் ஸ்பிரிங் முழுவதும் ஒரு ஆழ்ந்த சோக அலை பரவியது. ஆலிஸ் ஸ்பிரிங் காவல்துறையினர் முழுமையான மன வேதனை என விவரித்த அந்த கணம் தேடுதலில் ஈடுபட்ட அனைவருக்கும் மறக்க முடியாததாக மாறியது.
5: Or how long she may have been deceased. A post-mortem examination will now be conducted, most likely tomorrow, and that will be a critical step in establishing those facts. The criminal investigation is ongoing, and a coronial process will now also begin. As a result, there will be now limitations on what we can say publicly.
4: இந்த மரண சம்பவம் தொடர்பாக ஜெஃபர்சன் லூயிஸ் என்ற 47 வயது நபர் கைது செய்யப்பட்டார். அவர் குழந்தை காணாமல் போன கேம்பில் தங்கியிருந்ததாகவும் சமீபத்தில் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர் என்றும் காவல்துறை தெரிவித்தது. அவரது கைது செய்தி வெளியான சில மணி நேரங்களிலேயே நகரில் பதற்றம் அதிகரித்தது. லூயிஸ் கைது செய்யப்பட்டபோது அவர் ஏற்கனவே தாக்கப்பட்ட நிலையில் இருந்ததாகவும் சிகிச்சைக்காக ஆலிஸ் ஸ்பிரிங் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சுமார் 400 பேர் கொண்ட கோபமடைந்த கூட்டம் மருத்துவமனைக்கு வெளியே திரண்டது. பே பேக் எனப்படும் பூர்வீக குடியின பாரம்பரிய தண்டனையை உடனடியாக வழங்க வேண்டும் என அவர்கள் முழக்கமிட்டனர். அபோரிஜினல் சமூகங்களில் பே பேக் என்பது பாரம்பரிய சட்டத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. ஒரு கடும் குற்றத்திற்கு சமூகத்தின் வழக்கப்படி வழங்கப்படும் தண்டனையே அது. ஆனால் நவீன அரசியல் மற்றும் சட்ட அமைப்புகளில் குற்றவாளி நீதிமன்றம் வழியாக மட்டுமே தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே நிலைப்பாடு. இந்த இரு அணுகுமுறைகளுக்கிடையே ஆன மோதலே ஆலிஸ் ஸ்பிரிங்கில் ஏற்பட்ட வன்முறையின் அடிப்படை காரணமாக அமைந்ததாக கூறப்படுகிறது. மருத்துவமனைக்கு வெளியே கூடிய கூட்டம் காவல்துறையினரையும் ஆம்புலன்ஸ் பணியாளர்களையும் தாக்கியது. கற்கள் பாட்டில்கள் வீசப்பட்டன. காவல்துறை வாகனங்களை தீயிட முயற்சிகள் நடந்தன. நிலைமையை கட்டுப்படுத்த காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகளையும் ரப்பர் குண்டுகளையும் பயன்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது. பல ஆம்புலன்ஸ்கள் சேதமடைந்ததால் நகரின் அவசர மருத்துவ சேவைகள் பாதிக்கப்பட்டன. பின்னர் இந்த வன்முறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. நார்தர்ன் டெரிட்டரி காவல்துறை ஆணையர் மார்டின் டோல் இந்த வன்முறையை கடுமையாக கண்டித்தார். இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. தங்கள் கடமையை செய்யும் காவல்துறையினரும் மருத்துவ பணியாளர்களும் தாக்கப்படுவது நியாயமல்ல என்று அவர் கூறினார். பாதுகாப்பு காரணங்களால் ஜெஃபர்சன் லூயிஸை டாவினுக்கு மாற்றியதாகவும் அவர் விளக்கினார். இந்த சம்பவம் சமூகத்தின் உண்மையான முகத்தை பிரதிபலிப்பதல்ல என்று தெரிவித்த நார்தர்ன் டெரிட்டரி முதல்வர் லியோ ஃபினோக்சாரோ, சிறுமி காணாமல் போனதிலிருந்து ஆலிஸ் ஸ்பிரிங் மக்கள் ஒன்றிணைந்து காட்டிய ஒற்றுமை பாராட்டத்தக்கது. இந்த ஒரு இரவு வன்முறை அந்த ஒற்றுமையை அழிக்கக்கூடாது என்றார்.
6: Around 200 people have worked tirelessly around the clock in searching for this beautiful little girl who went missing 5 days ago. And for 5 days, every Territorian has had their heart in their throat, waiting for the moment when we got the announcement that she'd been found safe and well. And that news did not come. And it's fair to say everyone is feeling this loss acutely. Everyone is incredibly devastated by the outcome. And so...
4: குமன்ஜாய் லிட்டில் பேபியின் குடும்பத்தினர் சமூகத்தினரிடம் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டனர். மூத்த வார்பிரை தலைவர் ராபின் கிரானைட்ஸ், நாம் இப்போது சாரி பிஸ்னஸ் எனப்படும் துக்க காலத்தை மதிக்க வேண்டும், நீதியை அதன் பாதையில் செல்ல விட வேண்டும் என்று கூறினார். சமூக ஊடகங்களில் உணர்ச்சிகளை தூண்டும் செயல்களை தவிர்க்கவும் பாரம்பரிய நிலங்களையும் அங்குள்ள கலாச்சார முறைகளையும் மதிக்கவும் அவர் வலியுறுத்தினார். இந்த சம்பவம் தேசிய அளவிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பிரதமர் ஆந்தனி அல்பனீசி, இந்த குழந்தையின் மரணம் மனதை உடைக்கிறது. சமூகத்தின் கோபத்தையும் வேதனையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒன்றிணைந்து முன்னேறுவது மட்டுமே வழி என்று கூறினார். சமூக நீதிக்கான ஆணையர்கள் மற்றும் குழந்தைகள் உரிமை அமைப்புகளும் குடும்ப

0: குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தன. இந்த வழக்கில் ஜெஃபர்சன் லூயிஸ் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்றும் சட்ட நடைமுறைகளை மக்கள் மதிக்க வேண்டும் என்றும் நார்தர்ன் டெரிட்டரி காவல்துறை ஆணையர் மார்டின் டோல் கேட்டுக்கொண்டுள்ளார்.
1: This matter is now before the courts, and as a result, it would be inappropriate for the police to provide further comment or discuss in detail the events. I would ask that the community respect the judicial process, and I would also ask that the community continue to respect the family as they continue to process their deep grief and sorrow.
0: அலிஸ் ஸ்பிரிங் இன்று ஒரு குழந்தையின் இழப்பால் ஏற்பட்ட வெற்றிடத்தையும் அதனால் வெளிப்பட்ட கோபத்தையும் அதே நேரத்தில் ஒற்றுமையையும் ஒருங்கே சுமந்து நிற்கிறது. பாரம்பரிய மதிப்புகளுக்கும் நவீன நீதிக்கும் இடையே சமநிலையை கண்டுபிடிப்பதே இந்த சமூகத்தின் முன் நிற்கும் மிகப்பெரிய சவால். குமன்ஜாய் லிட்டில் பேபியின் நினைவு எதிர்காலத்தில் குழந்தைகளின் பாதுகாப்பு, சமூக ஒற்றுமை மற்றும் உண்மையான நீதிக்கான முயற்சிகளை வலுப்படுத்தும் ஒரு வலிமையான அழைப்பாக மாற வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது.
2: அலிஸ் ஸ்பிரிங்ஸில் கடந்த வாரம் 5 வயது பூர்வீக குடியின சிறுமியொருவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் காரணமாக அங்கு வன்முறைகள் இடம்பெற்றன. இதுகுறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வந்தவர் செல்வி இன்பசேகரன். விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்தியின் பின்னணி தொடரும்.
3: SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
4: Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
5: SBS Audio.
6: உங்கள் மன உணர்வோடு குறிந்த பிளேயை அழுத்துங்கள்.
7: SBS Chill.
8: SBS Pop Asia. Non-stop Asian Pop.
9: Can you describe that feeling for people who haven't experienced it?
10: SBS Hindi உப்லப்த் கர்வாதா ஹே.
11: Far from the past and the
6: மேற்பட்ட மொழிகளில் செய்தி. உங்கள் மன உணர்வை பிரதிபலிக்கும் இசை. உங்களை அப்படியே கட்டி போடும் பாட்காஸ்ட். நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது. SBS Audio ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள்.
5: sbs.com.au/audio.
2: செய்தியின் பின்னணி தொடர்கிறது. தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களில் வாக்கு எண்ணிக்கை பெரும் பரபரப்புகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தி வருகிறது. தமிழக ஓட்டு எண்ணிக்கைக்கு முன்பே திமுக கூட்டணியில் விரிசல் உள்ளிட்ட செய்திகளோடு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக இணைகிறார் நமது தமிழக செய்தியாளர் ராஜ்.
12: தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை பொதுத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை தொடங்குகிறது. இந்த தேர்தல் முடிவுகள் இந்தியா முழுவதும் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், தமிழகம், புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம் மற்றும் அஸ்ஸாம் என்று 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை பொதுத்தேர்தல் கடந்த மார்ச் மாதம் 15 தேதி அறிவிக்கப்பட்டது. புதுச்சேரி, கேரளா மற்றும் அஸ்ஸாமில் கடந்த ஏப்ரல் மாதம் 9 தேதியும் தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 23 தேதியும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. எப்பொழுதும் போலில்லாத வகையில் இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதும் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 85%, மேற்கு வங்கத்தில் 92%, புதுச்சேரியில் 89%, கேரளாவில் 78% மற்றும் அஸ்ஸாமில் 85% என வாக்குகள் பதிவானது. இந்த 5 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தின் 126 சட்டமன்ற தொகுதிகள், கேரளாவில் 140 சட்டமன்ற தொகுதிகள், புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகள், தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் மேற்கு வங்கத்தில் 294 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ளது. பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி வரும் இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்காக இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை வெளிப்படையாகவும் அமைதியாகவும் நடைபெற 165 கூடுதல் வாக்கு எண்ணும் பார்வையாளர்கள், 77 காவல் பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி 5 மாநிலங்களிலும் மதுக்கடைகளும் மூடப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களை சுற்றி காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை பணியாளர்கள், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு QR கோட் வசதி மற்றும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. தடையற்ற மின்சாரம் வழங்கவும் மின்வாரியம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இந்தியா முழுவதும் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் 23 தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ளது. இது தமிழகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், கடந்த ஏப்ரல் மாதம் 23 தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. எப்பொழுதும் போல் இல்லாத வகையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் 85% வாக்குகள் பதிவானது தமிழக அரசியலில் பரபரப்புகளை ஏற்படுத்தியது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் என்று 4 முனை போட்டி நிலவுவதால் இந்த தேர்தல் தமிழகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. எவ்வித கூட்டணியையும் வைக்காமல் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் ஆகிய கட்சிகள் 234 தொகுதிகளிலும் தனித்து வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளது. இந்த தேர்தலில் முதல் முறையாக களம் இறங்கினாலும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் மற்றும் பிந்தைய கருத்து கணிப்புகளில் திமுக மற்றும் அதிமுக இடையே கடுமையான போட்டி இருக்கும் என்று கணிக்கப்பட்டது. இரு கட்சிகளின் வேட்பாளர்கள் யாராவது தோற்றால் அதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர்கள் காரணமாக இருக்கலாம் என்று கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டு வந்தது. ஆனால் கடந்த 2 தினங்களாக தமிழக வெற்றிக் கழகம் சுமார் 25% ஓட்டுகளை பிரிக்கும் என்றும், அது தமிழகத்தின் 2வது அல்லது 3வது பெரிய கட்சியாக உருவெடுக்கும் என்றும் சில கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. தாவேக்கா மகத்தான வெற்றி பெற்று விஜய் முதலமைச்சர் ஆவார் என்று தெரிவிக்கிறார் தாவேக்காவின் பொதுச்செயலாளர் புசி ஆனந்த்.
7: தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்பார்.
12: கருத்து கணிப்புகளை அனைத்தும் பொய்யாக்கி அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்று தெரிவிக்கிறார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இதே நேரம் திமுக தமிழகத்தில் மீண்டும் ஆட்சியை தொடரும் என்று தொடர்ச்சியாக நம்பிக்கை தெரிவித்து வருகிறார் தமிழக முதலமைச்சர் MK Stalin. அதேபோல் திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரசும் திமுக மீண்டும் ஆட்சியமைக்கும் என்று தெரிவித்து வருகிறது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை.
11: ஒரு மகத்தான தீர்ப்பை தமிழ்நாடு மக்கள் 23 எழுதியிருக்கிறார்கள். தீர்ப்பு வாசிக்கப்படும் நாள் 4 எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அரசியல் அனுபவத்துல ஏறக்குறைய 200 தொகுதிகள் மேல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அவ்வளவு உழைப்பு, அவ்வளவு திட்டங்கள், குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 5 இரவும் பகலும் அயராது தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய சக்தியை மீறி உழைத்திருக்கிறார். இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் 2வது முறையாக மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த தளபதி MK Stalin அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கு நற்சான்றிதழ் வழங்குகின்ற தேர்தல் தான்.
12: கருத்து கணிப்புகள் குறித்து இவ்வாறு தனது கருத்தை தெரிவிக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான்.
13: எனக்கு வாக்கு செலுத்தியவர்கள் ரசிகர்கள் அல்ல, நான் வந்து திரையில் இருந்து வந்தேங்கிறேன். நீங்க எல்லாரும் சொல்றீங்க, நீங்க இருந்து திரைப்படத்துல, நான் சிறையில இருந்து வந்து கட்சியாரேன், திரையில இருந்து வந்து கட்சியாரேன். வந்த நான் எங்க அண்ணன் கமல் படவோ, ஐயா விஜயகாந்த் படவோ, எங்க அண்ணன் சரத்குமார், ஐயா கார்த்திக் படவோ, என் தம்பி விஜய் படவோ, ரசிகர்களை சந்திச்சனா, மக்களை சந்திச்சா, நீங்க கேட்டுக்கணும். எனக்கு வாக்கு செலுத்தவர் ரசிகர்கள் அல்ல, ரசிகர் விஜய் ரசிகர்கள் வாக்கு செலுத்தினார். விக்கிரவாண்டியிலே ஈரோடு கிடக்குது, அவர் போட்டி போடல, அப்ப அவர் வாக்கு எங்க இருந்துருந்தா இப்ப 8.22 விழுக்காடு, அது அவருக்கு 20 விழுக்காடு இருக்குங்கிறீங்களே, அதுல கொஞ்சம் பேர் போட்டிருந்தா நம்ம 10-15 விழுக்காடு போட்டோமா, எதையாவது பிணாத்திக்கிட்டு இருக்காதியே.
12: தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுக்காக ஒட்டுமொத்த தமிழகமே காத்திருக்கிறது என்றாலும் அது மிகையல்ல. தமிழகம் தொடர்பான மற்றும் ஒரு செய்தி, தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் திமுகவிற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வருவது தமிழக அரசியலில் பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், சமீப காலங்களாகவே திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் ஆட்சியில் பங்கு வேண்டுமென்று மறைமுகமாக தெரிவித்து வந்தனர். அதேபோல் கடந்த வாரம் டெல்லியில் பேட்டியளித்த தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சடகர் இதே போன்ற ஒரு கருத்தை தெரிவித்தார். அதேபோல் திமுக கூட்டணியில் உள்ள மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ, தாவேக்கா ஒரு வலிமையான சக்தியாக விளங்கும் என்றும், மாணவர்கள் முதல் முறை வாக்காளர்களிடையே தாவேக்காவிற்கு ஆதரவாக ஒரு திருப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளதும் சலசலப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கிறது என்றால் அதற்கு விடுதலை சிறுத்தைகளின் அணுகுமுறையே காரணம் என்று தெரிவித்துள்ளார். மாற்றம் வேண்டும் என்று வேறொரு முடிவு எடுத்திருந்தால் தமிழக அரசியல் தலைகீழாக மாறியிருக்கும் என்றும், திமுக மற்றும் அதிமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை தாவேக்கா பெரும் வாரியாக பிரித்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன். தேர்தல் முடிவுக்கு முன்பே திமுக கூட்டணி கட்சியின் தலைவர்கள் மறைமுகமாக திமுகவிற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வருவது தமிழக அரசியலில் பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இது SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் தமிழக செய்தியாளர் ராஜ்.
14: நேர்களே, அந்த செய்தி விவரணம் நேற்றைய தினம் ஒலிப்பதிவு செய்யப்பட்டிருந்தது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று May 4 ஆரம்பித்துள்ளது. இத்துடன் செய்தியின் பின்னணி நிறைவு பெறுகிறது. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். இன்றைய நிகழ்ச்சியில் எரிபொருள் செலவை எப்படி குறைக்கலாம் என்பது குறித்த விளக்கம் மற்றும் இணையம் தொடர்பான குற்றவியல் ஆய்வு நிபுணர், தொழில் முனைவோர், கல்வியாளர் மற்றும் சர்வதேச பேச்சாளர் என பன்முகம் கொண்ட நட்சத்திரா சுரேஷ் அவர்களுடனான நேர்காணலும் இடம்பெற உள்ளது. தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள்.
15: Starting a new life in Australia isn't easy.
16: A lot of companies have rejected me.
17: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've give up.
15: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
18: You're listening to SBS Audio. We are currently in an ad break. Your program will resume shortly.
19: இணையத்தின் உங்கள் வாசல் பக்கம் sbs.com.au/tamil என்றிருக்கட்டுமே. சுட சுட செய்திகள், பொழுதுபோக்குகள் என்று அனைத்தும் கலந்த கலவை sbs.com.au/tamil. SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? SBS தமிழின் ஃபேஸ்புக் ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன்.
2: இது SBS தமிழ். நீங்களும் கேளுங்கள், பிறருக்கும் அறிமுகம் செய்யுங்கள். பெட்ரோல் செலவை சேமிக்க உதவும் எளிய மற்றும் பயனுள்ள வழிகளை அடுத்து ஒலிக்கும் விவரணத்தில் கேட்கலாம். மேலும் ஆஸ்திரேலியர்கள் எப்படி இதற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதையும் கேட்போம். இந்த விவரணத்தை ஆங்கிலத்தில் தயாரித்தவர் சாஹில் மக்கார்.
0: உயர்ந்து வரும் எரிபொருள் விலைகள் ஆஸ்திரேலியா முழுவதும் உள்ள குடும்பங்களின் நிதி நிலைமையில் அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன. மேலும் பலருக்கு இது அவர்கள் பயணம் செய்யும் விதத்தையும் மாற்றுகிறது. அப்படியானால் உங்கள் வழக்கமான வாழ்க்கையை மாற்றாமல் எரிபொருள் செலவை எப்படி குறைக்கலாம்? இந்த விவரணத்தில் பெட்ரோல் செலவை சேமிக்க உதவும் எளிய மற்றும் பயனுள்ள வழிகளை பார்க்கலாம். மேலும் ஆஸ்திரேலியர்கள் எப்படி இதற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதையும் கேட்கலாம். வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகளை சமநிலைப்படுத்தும் பலருக்கு வாகனம் ஓட்டுவது தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். ஆனால் எரிபொருள் விலைகள் உயர்ந்ததால் சிலர் தங்களது பயண பழக்கங்களை மாற்றி வருகிறார்கள். மெல்பர்ன் மற்றும் ஜீலோங் இடையே வாரத்தில் 3 நாட்கள் சுமார் 70 கிலோமீட்டர்கள் பயணம் செய்யும் மஞ்சுள் டமர்கர் முன்பு சில நேரங்களில் கார் ஓட்டியும் சில நேரங்களில் ரயிலிலும் சென்றார். ஆனால் சமீபத்திய எரிபொருள் விலை உயர்வின் காரணமாக தற்போது பெரும்பாலும் பொது போக்குவரத்தையே அவர் பயன்படுத்துகிறார்.
20: Previously I used to travel by car sometimes and go by train sometimes, but with the recent increase in fuel prices, now I have opted to use the public transport.
0: ரயிலுக்கு மாறியதால் பயண நேரம் அதிகமாகிறது, ஆனால் அது அவருக்கு பணத்தை சேமிக்க உதவுகிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். இதேவேளை முன்பு 2 வாரங்களுக்கு மஞ்சள் காரில் வேலைக்கு செல்வதற்கு செலவழித்த தொகை இப்போது 1 வாரம் வேலைக்கு சென்று வர மட்டுமே போதுமானதாக உள்ளது. அந்த கூடுதல் செலவு அவரது சேமிப்பை பாதித்ததாக கூறும் அவர், எரிபொருள் விலை உயர்வால் மற்ற பொருட்களின் விலைகளும் உயர்ந்துள்ளதால் விடுமுறை அல்லது அவசர தேவைகளுக்காக சேமித்து வைத்திருக்கும் பணமும் குறைகிறது என்று அவர் தெரிவித்தார்.
20: Prices has also gone up because of the fuel prices, so yeah, it's impacting and it's reducing the saving that we are having for like the holidays or emergencies.
0: Manjilin anubhavam australiyargalil palar edirkollum nilaiyai pirathipalikkirathu. National Roads and Motorists Association NRMA March 2026 நடத்திய ஒரு ஆய்வின்படி பாதிக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் தாங்கள் வாகனம் ஓட்டும் தூரத்தை குறைத்துள்ளனர். சிலர் பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துகின்றனர். மற்றவர்கள் பயணங்களை ஒன்றாக இணைத்து செலவை குறைக்க முயல்கின்றனர். எரிபொருள் விலைகள் குறையலாம், ஆனால் அதற்கு சில மாதங்கள் ஆகும் என NRMA-ஐ சேர்ந்த பீட்டர் கௌரி கூறுகிறார்.
21: It'll take some months, unfortunately, for prices to get back to where they were in February prior to the war.
0: இதற்கிடையில் சிறிய மாற்றங்கள் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தலாம். எரிபொருள் செலவுகளை குறைக்க உதவும் வகையில் ஆஸ்திரேலிய அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான வரியை தற்காலிகமாக பாதியாக குறைத்துள்ளது. இந்த நடவடிக்கை June 30 நடைமுறையில் இருக்கும். ஆனால் அன்றாடம் கடைபிடிக்கும் பழக்கங்களும் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க உதவும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். உதாரணமாக, குறுகிய பயணங்களை வேறொரு பயணத்துடன் இணைத்து மேற்கொள்வது எரிபொருளை சேமிக்க உதவும். உங்கள் டயர்களில் சரியான அளவு காற்றை நிரப்பி வைப்பது எரிபொருள் பயன்பாட்டை 5% வரை குறைக்கும். மேலும் உங்களது வாகனத்தின் வேகமும் முக்கியமானது. உதாரணமாக, மணிக்கு 110 கிலோமீட்டருக்கு பதிலாக 90 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுவது எரிபொருள் பயன்பாட்டை கணிசமாக குறைக்கும். நினைவில் கொள்ள வேண்டிய மற்ற எளிய பழக்கங்களும் உள்ளன என்று பீட்டர் கோழி கூறுகிறார். குறிப்பாக வாகனத்தில் தேவையற்ற எடையை ஏற்றாமல் இருத்தல், நகருக்குள் வாகனம் ஓட்டும் போது வானிலை நன்றாக இருந்தால் குளிரூட்டி ACயை அணைத்துவிட்டு ஜன்னல்களை திறந்து விடுதல் போன்றவற்றையும் கடைபிடிக்கலாம் என்று அவர் சொல்கிறார்.
21: Don't carry unnecessary weight in the vehicles. Don't drive with a lead foot, especially off the lights. And also make sure that if you're driving around town and it's a nice day, you turn the air conditioner off and put the windows down. But if you're driving on a highway and you're doing a higher speed, turn the air conditioner on, put the windows up. And that will reduce drag.
0: மேலும் திடீரென வாகனத்தின் வேகத்தை அதிகரிப்பதற்கு அதிக எரிபொருள் தேவைப்படும் என்பதால் அதையும் தவிர்க்கலாம். இப்படியாக சிறிய மாற்றங்கள் அனைத்தையும் செய்தால் எரிபொருள் பயன்பாட்டில் குறிப்பிடத்தக்க சேமிப்பு கிடைக்கும்.
21: It can if you do all of those things combined. So in isolation, you'll see some percentage drops in your fuel consumption. If you're driving around with low pressure in your tyres, it will significantly increase your fuel consumption because the car has to work harder to move. But if you do all of those things, the tyres, making sure you put the windows up on a highway, don't carry unnecessary weight, don't drive with the lead foot, the savings can be significant. Some researchers suggested upwards of a 30% reduction in fuel consumption. So it's worth doing.
14: எரிபொருளில் பணத்தை சேமிப்பதற்கான மற்றொரு எளிய வழி எரிபொருள் நிரப்புவதற்கு முன் விலைகளை ஒப்பிடுவதாகும். நுகர்வோர் குழுவான சாய்ஸை சேர்ந்த லியம் கெனடி பெட்ரோல் நிலையங்களுக்கு இடையே விலைகள் எவ்வளவு வேறுபடலாம் என்பதை பல ஓட்டுநர்கள் உணர்வதில்லை என்று கூறுகிறார்.
1: One tip is just to compare prices before you go and fill up. There's lots of fuel price apps and platforms. I think a lot of people just sort of go on autopilot and just go to the same server they always go to because it's the most convenient and fill up there, but may not realize that they're being charged way more than they would if they were to go around the corner and fill up somewhere else.
14: ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் பிராந்தியத்திலும் உங்களுக்கு அருகில் உள்ள மலிவான எரிபொருளை கண்டறிய உதவும் ஆப் செயலிகள் அல்லது இணையதளங்கள் உள்ளன. நியூ சவுத் வேல்ஸில் ஃபியூல் செக் என்ற அதிகாரப்பூர்வ அரசின் செயலியும் விக்டோரியாவில் சர்வோ சேவர் என்ற இதேபோன்ற அரசின் செயலியும் உள்ளன. இவற்றை பயன்படுத்துவது மிகவும் எளிது, ஆனால் பணச்சேமிப்பில் பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்தலாம். மாணவர்கள், குடும்பங்கள் மற்றும் வெளிநாட்டிற்கு பணம் அனுப்புபவர்கள் போன்ற இறுக்கமான நிதி நிலைமையில் உள்ளவர்களுக்கு எரிபொருளில் கிடைக்கும் சிறிய சேமிப்பு கூட ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மஞ்சளை பொறுத்தவரை பொது போக்குவரத்திற்கு மாறுவது மிகவும் வசதியான தேர்வாக இல்லை, ஆனால் அது அதிகரித்து வரும் செலவுகளை சமாளிக்க அவருக்கு உதவுகிறது. மேலும் பல ஆஸ்திரேலியர்களுக்கு நேரத்திற்கும் பணத்திற்கும் இடையிலான சமநிலை மிகவும் முக்கியமானதாகி வருகிறது. எரிபொருள் விலைகள் இன்னமும் நிச்சயமற்ற நிலையில் இருப்பதால் முடிந்தவரை பெட்ரோலை குறைவாக பயன்படுத்துவது பணத்தை சேமிப்பதற்கான எளிய வழிகளில் ஒன்றாக இருக்கலாம். ஆஸ்திரேலியாவில் வாழ்க்கை செலவுகளை நிர்வகிப்பதற்கான மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு SBS ஆஸ்திரேலியா எக்ஸ்பிளைன்ட் இணையதளத்தை பாருங்கள் அல்லது உங்களுக்கு விருப்பமான போட்காஸ்ட் தளங்களில் எங்களை பின்தொடருங்கள்.
2: பெட்ரோல் செலவை சேமிக்க உதவும் எளிய மற்றும் பயனுள்ள வழிகளை விளக்கிய விவரணம் கேட்டோம். இதனை ஆங்கிலத்தில் தயாரித்திருந்தவர் சாஹில் மக்கார்.
3: Starting a new life in Australia isn't easy.
16: A lot of companies have rejected me.
17: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've give up.
15: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
18: You're listening to SBS Audio. We are currently in an ad break. Your program will resume shortly. You're listening to SBS Audio. We are currently in an ad break. Your program will resume shortly.
19: ஆச்சரியப்பட வைக்கும் நம்மவர்களின் கதைகளை மொபைல் வழி கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள் அல்லது sbs.com.au/tamil எனும் இணையதளம் வழி கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள்.
14: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நட்சத்திரா சுரேஷ் அவர்கள் இணையம் தொடர்பான குற்றவியல் ஆய்வு நிபுணர் மட்டுமல்ல, அவர் ஒரு தொழில் முனைவோர், கல்வியாளர் மற்றும் சர்வதேச பேச்சாளர் ஆவார். பிரைவசி, சைபர் செக்யூரிட்டி, ஆன்லைன் ஹார்ம்ஸ், டெக்னாலஜி ஃபெசிலிட்டேட்டட் வயலன்ஸ் மற்றும் AI உள்ளிட்ட மிகவும் நவீன தொழில்நுட்பம் கொண்டுவரும் ஆபத்துக்கள் குறித்து சமூக அறிவியல் பார்வையில் அவர் செயல்பட்டு வருகிறார்.
2: அவருடன் எஸ்பிஎஸ் தமிழ் நிகழ்ச்சிக்காக உரையாடுகிறார் சுக்ருதி நாராயணன்.
4: Thank you for your time with SBS, Nakshatra.
8: Thank you, Sukriti. Vanakkam. Ellarkum. It is very nice to be partaking in this. So thank you to SBS Tamil as well.
4: I think I'm hearing it for the first time. Cyber criminologist. Adha patti neenga konjam, you know, if you can share about your journey, what got you here, that will be amazing.
8: Kandipa. ஃபிசிக்கலாக ஒரு க்ரைம் நடக்குது, ஒரு ஹாமிசைடு இல்லை ஒரு ராபரி இருந்ததுன்னா அவங்க சொல்லுவாங்க ட்ராமா இருக்கும், ரீப்பர்கஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு பிடிஎஸ்டி இருக்கும், அது இதுன்னு. பட் ஒரு டிஜிட்டல் க்ரைம் ஒருத்தங்களுக்கு நடந்ததுன்னா அவங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அவங்க சொன்னாங்க நீயே வந்து அந்த க்ரைம் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்க, பிகாஸ் யூ ஹவ் பின் ஆன் சோஷியல் மீடியா, நீ செக்யூரிட்டி மெஷர்ஸ் எடுக்கலை, இல்லை நீ பப்ளிக் ப்ரொஃபைல், இல்லை நீ பொண்ணு, பொண்ணு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடாதுன்னு நிறைய விக்டம் பிளேமிங் இருக்கும். அப்போ அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ எனக்கு அது வந்து ஒரு பெயின் பாயிண்ட்டாக இருந்தது. நான் என்னோட தீசஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து இந்த புது புது டெக்னாலஜி பற்றி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நான் மெயினாக சோஷியல் மீடியா, கேமிங், டேட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் தான் நான் பார்த்தேன். பட் லேட் 2022 நிறைய பேர் ஏஐ பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஏஐ பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, இது வந்து புதுசாக இருக்குது, ஏஐ பவர்ட் சைபர் அபியூஸ் மாதிரி ஒன்று நடக்குது எங்கள், அது வந்து எப்படி வந்து நாம் வந்து சால்வ் பண்ண போகிறோம், பிகாஸ் நான் போலீஸ்கிட்ட போனேன்னா போலீஸ்க்கு ஏஐ பற்றி தெரியாது, நான் எப்படி எடுத்து சொல்கிறது ஏஐ என்னன்னு, அது என்னோடய டியூட்டி இல்லையே, நான் விக்டிம் தானே, என்னோட விக்டிம் கூட்டு நான் வந்து சொல்லணும் இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்னு. நான் எஜுகேட்டர் இல்லை, நான் டீச்சர் இல்லை, நான் பாலிசி மேக்கர் இல்லை, நான் லாயர் இல்லை, ஐ எம் சிம்பிள் காமன் மேன். அந்த காமன் மேனுக்கு எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு பவர் நீங்கள் தரீங்க எஜுகேட் பண்ணணும்னு? இது வந்து நார்மல் ஃபிசிக்கல் க்ரைமுக்கே நம்ம பண்ண மாட்டோம்ல. உங்களுக்கு ஒரு ராபரி நடக்குது, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எனக்கு என் வீட்டில் ஒரு திருட்டு நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த போலீஸ்காரன் திருப்பி உங்ககிட்ட கேட்பானா திருட்டுனா என்ன? ரைட், அந்த ஒரு லேக் ஆஃப் லிட்ரஸி தான் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து ஒரு கரியராக மாற்றணும்னு நான் யோசித்தேன். பட் நாட் ஜஸ்ட் ஏஐ, எனி எமர்ஜிங் டெக்னாலஜிஸுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு செக்யூரிட்டின்னு நாம் பார்க்கும்போது செக்யூரிட்டி ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். குவெஸ்டனிங் த கேப்ஸ், லாவில் என்ன கேப்ஸ் இருக்குது, இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம்ஸில் என்ன கேப்ஸ் இருக்குது, நாம் வந்து கோஆப்ரேட்டில் என்ன பண்ணுறோம், இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு அது ஒரு கேள்வி கேட்கும். ஜஸ்டிஸ் எப்படி எஃபெக்டிவாக டெலிவர் பண்ணணும்னு கிரிமினாலஜி ஒரு டிசிப்ளினாக அது கற்றுக்குது. ஸோ ஃபார் அஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு கன்சிடர், இப்போ ஏஐன்னு சொல்லும்போது இது ஒரு எமர்ஜிங் கரண்ட் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி, பிகாஸ் ஜென்ரேட்டிவ் ஏஐ அண்ட் எஜென்டிக் ஏஐ கரண்ட்டாக இருக்குது, பட் தேர்ஸ் ஃபியூச்சர் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஏஐஸ் தட் வி டோன்ட் நோ. ஸோ அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் எப்படி வருது, நமக்கு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்? ஸோ அந்த இதில் என்னோட நீஷ் நான் கார்வ் பண்ணியிருக்கேன் டு சே அபவுட் ஏஐ.
4: இப்போ நம்ம கேட்குற ஒரு ஏஐ அப்படின்னாலே வந்து இட்ஸ் கோயிங் டு டேக் அப் ஜாப்ஸ். நம்ம யாருக்குமே பை எண்ட் ஆஃப் த டே இந்த வென் ஏஐ பிகம்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு ஒரு வேலை வாய்ப்பே இருக்காது. நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு சென்ட்ரல் லிங்க்ல உட்காந்து நம்ம when you are living you just get money but AI will do everything and the mari or the stories are weaved around this. So idu endha alavukku unmai, is it happening anytime in the near future?
8: Sila industries la automation vandu ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் மெஷராக அவங்க எடுத்திருக்காங்க. ஐடியில் இதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ Y2K-லாம் நடக்கும்போது இன்டர்நெட் பற்றி அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க, இன்டர்நெட் வில் ரிப்ளேஸ் ஆல் த ஜாப்ஸ்னு. வி நோ நவ் தட் இன்டர்நெட் இஸ் பவரிங் அ லாட் ஆஃப் அஸ் ஃபார் மோஸ்ட் ஃபியூச்சர் ஸ்கில்ஸ். ஒரே ஒரு சஜஷன் தான், பயப்படாதீங்க ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு, அது வந்து வெறும் ஒரு டூல். சேஃபாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஒரு சரியான ஒரு காம்படிஷனாக இருப்பீங்க உங்கள் கவுண்டர் பார்ட்ஸுக்கு. அந்த லே ஆஃப் ஃபியர் பண்ணாமல் நீங்கள் வந்து சொந்தமாக எப்படி நான் ஏஐ யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணலன்னா யூ ஆர் ஃபார் பிஹைண்ட் த ரெஸ்ட் ஆஃப் எவ்ரி ஒன் எல்ஸ். இப்போ உங்கள் காம்படிஷன் வந்து புதுசாக என்டர் பண்ணுற ஜென்சி ஒர்க் ஃபோர்ஸ் இல்லை, உங்கள் வயசுலேயே உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சு உங்களோட திறமை வச்சு இன்னொரு ஆள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏஐ பற்றி தெரியும்னா அவங்க வந்து இன்டர்வியூவில் அடுத்த ரவுண்டுக்கு அவங்க போவாங்க. நீங்கள் வந்து இல்லை எனக்கு பயம் ஏஐ யூஸ் பண்ண மாட்டேன் அது நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் லிமிட் பண்ணுறீங்க உங்களோட கப்பாசிட்டி. தே நிறைய ஃப்ரீ ஷார்ட் கோர்சஸ் இருக்குது அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு. ஏஐ சேஃப்டி பற்றி எஸ்பெஷலி நிறைய பேர் சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிறவங்க ஏஐ சேஃப்டி பற்றி நிறைய கோர்சஸ் இருக்குது. கூகுள்லேருந்து இருக்குது, ப்ளூ டாட் இம்பாக்ட்னு ஒரு கம்பெனி இருக்குது, தென் நிறைய ஃபெலோஷிப்ஸ் இருக்குது. ரிமோட்டாக பண்ணலாம், இல்லை ஏ 9 to 5 வேலை பண்ணுறேன் தென் ஐ ஹாவ் அதர் கமிட்மெண்ட்ஸ்னா அது வந்து இட்ஸ் நாட் இட்ஸ் ஒரு டெய்லி செக் இன். ஒரு 30 நிமிஷம் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணுறது நேரம் நம்ம வந்து 30 நிமிஷம் அப்ஸ்கில் பண்ணோம்னா அந்த டெய்லி எக்ஸசைஸ் வந்து ஒரு மாசத்துல யூ ஹவ் லேர்ன் சோ மச் மோர். ஒரு லேசினஸ், இன்ஹெரண்ட் லேசினஸ் இருக்கு நிறைய பேருக்கு, பிகாஸ் அந்த நிலைமை அவங்களுக்கு வந்து இன்னும் வரலை. அவங்களுக்கு வேலை லே ஆஃப் ஆகுறது இன்னும் வரலை. அந்த நிலைமைக்கு அவங்க வந்தாங்கன்னா அப்போ யோசிப்பாங்க, ஐயோயோ நான் அது பண்ணியிருக்கணுமே.
14: நேர்களே, சிறிய ஒரு இடைவேளையின் பின்னர் நட்சத்திரா சுரேஷுடனான உரையாடல் தொடரும்.
9: எஸ்பிஎஸ் நம்பிக்கைக்குரிய ஊடகம்.
10: எஸ்பிஎஸ் பன்முக பக்க சார்பற்ற ஊடகம்.
22: எஸ்பிஎஸ் ஒருங்கிணைந்த பல்வேறு குரல்களின் ஒலி.
14: எஸ்பிஎஸ் ஒவ்வொருவருக்கும் இடம் உள்ள ஊடகம்.
23: SBS, several billion stories.

0: இணையம் தொடர்பான குற்றவியல் ஆய்வு நிபுணர் உட்பட பன்முகம் கொண்ட நட்சத்திரா சுரேஷ் அவர்களுடனான உரையாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். SBS தமிழ் நிகழ்ச்சிக்காக அவரோடு உரையாடுகிறார் சுக்ருதி நாராயணன்.
1: Nakshatra, you're also a lecturer with UNSW. அப்படி இருக்கும்போது what you say is spot on. You have to be prepared, and the early entry, getting ahead of the curve, really gives that advantage. So being a lecturer, what do you see as a future? Do you lecture for new fresh blood that is coming new to this sector? Illana, do we also have people ninga sonna mari namu enna venalum pannalam? They can be in any job role, but they are integrating AI as part of their workforce. அப்படி இருக்கும்போது how is the scope looking like for this particular industry? நிறைய ஆளுங்க தேவையா?
2: கண்டிப்பாக ரெண்டு விஷயத்தில். முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து UNSW-ல இருக்கேன். UNSW எங்கிட்ட கேட்டது வந்து இன்டர் டிசிப்ளினரி தாட் ப்ராசஸ் வேணும் இந்த கோர்ஸில். ஸோ அந்த கோர்ஸ் நான் க்ரியேட் பண்ணும்போது ஏற்கனவே சாஃப்ட்வேர் என்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் லாயர்ஸ் இருக்காங்க. பல வருஷமாக இந்த கோர்ஸ் ரன் ஆகுது. ஸோ அவங்க கேட்கும்போது ஐ செட் ஓகே, நான் கிரிமினாலஜி ஆம் வச்சு நான் வரேன், பட் எப்படி நான் வந்து ஹவு டு ஐ மிட்டிகேட் these risks coming from in the matha romba technical ana or discipline eppadi criminologist ku andha mari skill sets illiye nu simple ah sonanga. Future of the workforce will ask you to be technical and non technical, and I agree. So future of the workforce na solra mari is it's a balance of both. But if you are a software engineer, sila social science thought process irukkanum. From a educator point of view, outside of this, you know, na vandu or public speaker அடல்ட் ஒர்க்கிங் என்வாரன்மெண்ட்ஸில் நான் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் அண்ட் ட்ரைனிங் பண்ணும்போது இட்ஸ் வெரி ஹார்ட் டு டெலிவர் தட் இன்ஃபர்மேஷன். சடனாக கமர்ஷியலாக ஏஐ என்டர்பிரைஸ் ஒரு ஏஐ வந்து அவங்களோட வேலையில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதுவே வந்து ஒரு மேமத் ஆஃப் அ டாஸ்க். வயசை பார்த்து இப்போ லைஃப் லாங் லேர்னிங்னு ஒன்று இருக்குது, நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த வயசில் தே ஹாவ் டு லேர்ன் சம்திங் நியூ, அதுவே ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது, நான் வந்து அவங்கக்கிட்ட பேசணும், சேயிங் ஓகே நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறீங்க அண்ட் நீங்கள் ஏஐ சேஃபாக யூஸ் பண்ணணும்னு இன்னொரு அடிஷ்னல் லேயராக.
1: ரைட்.
2: ஸோ அதுக்கு கொஞ்சம் டெஃபினட்டாக தேர் இஸ் சம் ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா வந்து அந்த சேஃப்டியோட அந்த புரிதல்னு சொல்லுவாங்களே அது இன்னும் நிறைய பேருக்கு இல்லை. பிகாஸ் நம்மளோட இன்ட்ராக்ஷன்ஸ் வித் டெக்னாலஜி அவுட் சைட் ஆஃப் ஏஐ, நம்ம சோஷியல் மீடியா பார்த்தோம்னா இல்லை ஜென்ரலாக ஃபோன் எடுத்து நம்ம பேசணும்னா நம்ம வந்து இந்த ப்ரைவசி அது சர்வேலன்ஸ் அதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். இப்போ உங்களோட சாட்ஸில் என்கிரிப்ஷன் இருக்கா இல்லையா, உங்களோட டாட்டா அவங்க ஸ்க்ரேப் பண்ணுறாங்களா இல்லையான்னு நம்ம டே டு டே ஒரு ஹியூமனாக நம்ம யோசிக்க மாட்டோம். நமக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணணும், அம்மா கிட்ட பேசணும், மீம்ஸை பார்க்கணும், அந்த மாதிரி யோசிப்போம். பட் நாங்கள் வந்து ஒரு ஆள் வந்து அங்கே நின்று நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணணும்னு நாங்கள் சொன்னாங்கன்னா இட் க்வெஸ்சன்ஸ் ஹூ யூ ஆர் அண்ட் ஹவ் யூ ஆர் யூஸிங் டெக்னாலஜி. ஸோ அங்கே கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த அந்த ஹியூமன் ஆஸ்பெக்ட் ஆஃப் டெக்னாலஜி தான் நான் எல்லாத்தையும் சென்டர் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு வந்து அந்த எம்பத்தி, கம்பேஷன், அந்த மனுஷத்தன்மை தான் நான் வந்து கோரில் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ மை ஃபஸ்ட்டு கேள்வி அவங்க கிட்ட கேட்குற கேள்வி இந்த ரூமில் இருக்கிற யாராவது, நான் ஐ சே உங்களோட ஹியூமனிட்டி எங்கேருந்து வருது, உங்களோட கோர் வேல்யூஸ் என்ன? ஏன்னா நான் வந்து ஒரு 1 hour இல்லை 2 hour ஒரு ஃபுல் டே ஒர்க் ஷாப் நான் பண்ணோன்னா அந்த ஹியூமனிட்டி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒன்றுமே எடுத்துக்க மாட்டீங்க. அந்த மனுஷத்தன்மை இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கூட அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் வச்சு நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணுவீங்க அந்த சிஸ்டம்ஸை. And that is really important because moving forward, AI vandu is only going to get more smarter and advance its intelligence. But we can still maintain some form of self-control. LLM neenga paathinga na generic-a oru ChatGPT eduthukonga. Neenga ChatGPT kitta solreenga, I've had a bad day at work today. Correct ah? Oh, I am so sorry to hear that. And the script, it'll repeatedly use it. It learns from you. அது கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு இட் வில் கண்டினியூ டு டூ ஸோ டில் யூ பிகம் டிபெண்டன்ட் ஆன் இட். ஸோ நீங்களும் உங்களோட இன்ஹெரண்ட்லி உங்களோட பர்சனாலிட்டி நீங்கள் மாற்றிப்பீங்க பிகாஸ் யூ வாண்ட் டு ப்ளீஸ் இட் இஸ் வெல். நான் ஒரு பிஸ்னஸ் லீடர்கிட்ட நான் பேசினேன் அபவுட் ஹவு தேர் யூஸிங் ஏஐ இன் த ஒர்க் ஃபோர்ஸ் டாப் லெவலில் இருக்காரு. அவர்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹெச்ஆர்க்கு யூஸ் பண்ணுறீங்களா ஏஐ? ஆமாம், பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் பிகாஸ் ஒரு டெம்ப்ளெட் இருந்ததுன்னா மேனேஜர்ஸ்க்கு நான் டைம் இல்லை, ஸோ ஒரு டெம்ப்ளெட் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ வி ஹாவ் லைக் ஒரு லோக்கல் மாதிரி ஒரு எல்எல்எம் தட் வி யூஸ் அண்ட் அது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் அவர் கம்பெனி பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டூயிங் ஆல் ஆஃப் தட். ஐ செட் ஓகே சரி. அப்போ நீங்கள் வந்து டோன் ஃப்ரம் த டாப்னு ஒன்று சொல்லணும், லீடர் எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஷிப்லேருந்து டு த பாட்டம் ஆஃப் த செயின் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஏஐ இன் அ கார்ப்பரேட் செட்டிங். இஸ் இட் யா வேர் யூஸிங் இட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ ஜென்ரலி ஹேப்பன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் நீ. நான் வந்து டாப்பில் இருக்கேன், ஐ விட் யூஸ் இட் ஃபார் மை மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் அண்ட் கோ டவுன் ஃப்ரம் தட். இஸ் இட் உங்கள் ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன உங்களோட கம்பெனியில்? இஸ் இட் வி ஹவ் அ லாட் மோர் விமன் தென் வி ஹாவ் மென் பிகாஸ் த ரோல்ஸ் ஆர் லைக் தட். என்னோட போர்ட்ஃபோலியோ த போர்ட்ஃபோலியோ தட் ஹி வாஸ் பார்ட் ஆஃப் ப்ரொடாமினன்ட்லி விமன் அஸ் வெல். இஸ் இட் ஓகே சரி. I said, do you know about the way that AI treats women versus men? Do you know about the patriarchal mindset between men versus women? He said, தெரியலையே. So I gave him a little exercise. I said, நீங்கள் வீட்டுக்கு போய் ரெண்டு பேர் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீமேல் நேம் அண்ட் அ ட்ரெடிஷ்னல் மேல் நேம். இங்கிலீஷில் எடுத்துக்கோங்க, ஒரு ஆங்கிலோ சாக்சன் நேம் ஜான் அண்ட் ஜேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே கிவ் தம் த சேம் பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ அண்ட் ஆஸ்க் இவங்களுக்கு ப்ரொமோஷன் நான் ரெக்கமெண்ட் பண்ணணுமா இல்லை இஸ் தேர் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ஸ்பாய்லர் நான் இப்போவே சொல்கிறேன், த மேன் காட் ரெக்கமெண்டட் ஃபார் ப்ரொமோஷன்
1: ரைட்
2: அண்ட் த உமன் செட் இல்லை இன்னும் நிறைய இருக்குது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ தீஸ் ஆர் டூ செப்பரேட் என்டிட்டிஸ் வித் த சேம் பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ. இப்போ வந்து நம்மளோட பேர் ஒன்று நம்ம போடுறோம், இப்போ நட்சத்திரான்னு நீங்கள் வச்சுக்கோங்க, நட்சத்திரக்கு இன்னும் படு கேவலமா அவங்க வந்து ரிவ்யூ
1: ஃபார்
2: த சேம் பர்ஃபார்மன்ஸ் பிகாஸ் எத்னிக் நேம்ஸ் ஆர் ட்ரீட்டட் மோர் இன்ஃபீரியர் அண்ட் தட்ஸ் பிகாஸ் அந்த டாட்டா செட் அப்படி இருக்கு. நீங்க ஃபீட் பண்ற டாட்டா செட்டு உங்க சிஇஓ சிடிஓ சிஎஃப்ஓ யாராச்சும் சிஓஓ அவங்க வந்து ஒரு டைரக்டிவ் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா தட் கம்ஸ் ஃப்ரம் ஆல் த டாட்டா தட் ஐ ஹாவ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் அண்ட் old employees. So for us, we need to think about எப்படி இந்த டாட்டா ஸ்கியூ ஆகுது பயஸ் ஆகுது, நாம் எப்படி அதை யூஸ் பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் யாருக்கு பிரச்சனை? இப்போ ஜெயினுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது வந்து அது மேபி பாஸுக்கு வந்து ஓகே ஐ சி ஷீஸ் டூயிங் வெல் பட் ஏஐ வந்து இந்த மாதிரி சொல்லுது டைம் இல்லை பேசுகிறதுக்கு. இப்போ ஜெயின் வந்து அப்படியே இருக்கணுமா அந்த லெவல்லையே இருக்கணுமா வெல் ஜான் கெட்ஸ் ஆல் த ப்ரொமோஷன்? So these are the kinds of things, for me at least, people to think more critically about AI.
1: This is actually great inputs. Ena neenga sollum bodhu or confidence enna varudhuna enna da AI irundhalum evlo da ad evolve aanalum that human centric approach can never be replaced. Humans are humans and we have values. Indha or exercise odayum neenga vandhu engalukku or informative session kodutadhukku thank you Nakshatra. Thodarndhu pesuvom with SBS Tamil.
0: இணையம் தொடர்பான குற்றவியல் ஆய்வு நிபுணர் உட்பட பன்முகம் கொண்ட நட்சத்திரா சுரேஷ் அவர்களுடனான நேர்காணல் கேட்டோம். SBS தமிழுக்காக அவரோடு உரையாடியவர் சுக்ருதி நாராயணன். நிகழ்ச்சி நிறைவில் பாடல் ஒன்றை கேட்போம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உயிரே பாடலுக்கு இசையா ரஹ்மான், பாடலை பாடுகிறார்கள் ஏ ஆர் ரஹ்மான், அனுராதா, ஃபெபி மற்றும் அனுபமா ஆகியோர்.

நேர்களே, நமது நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு SBS சவுத் ஏசியன் சேனலில் நீங்கள் நேரலையாக கேட்கலாம். நமது நிகழ்ச்சிகளின் மறு ஒலிபரப்பை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் SBS 2 அலைவரிசையில் 8 மணிக்கு கேட்கலாம். நமது இணையதள முகவரி sbs.com.au/tamil. நேர்களே, இதுவரை நிகழ்ச்சியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் புதன்கிழமை சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரேணுகா துரைசிங்கம். நன்றி, வணக்கம் நேர்களே.

The Bollywood Session on SBS South Asian.

Here we go. Hit. After hit. After hit. This is SBS South Asian.

0: Dancing far and style.
1: Slow down, boys.